இளமை இதோ இதோ ஃபிலிம் தி சகல சகல கல வல்லவன் ஆர் மியூசிக் தா இளையராஜா கா வோக்கல்ஸ் பே தே எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆர் லிரிக்ஸ் தே வாலி கே. அண்ணா கிளி ஜிஸ்னே இத்திஹாஸ் பதல் தியா சால் தா 1976. தமிழ் ஃபிலிம் உத்யோக் மே உஸ் சமய ஏக் விசேஷ தரஹ கா சங்கீத் பிரச்சலித் தா. லேக்கின் ஃபிர் ஆயி ஏக் ஃபிலிம் அண்ணா கிளி. இஸ் ஃபிலிம் கே சங்கீத்கார் தே இளையராஜா. ஃபிலிம் கே கீதோ நே மானோ சங்கீத் கி திசா ஹி பதல் தி. பஹலி பார் காவ் கி அஸ்லி லோக் துனே இத்தனே பிரபாவசாலி ரூப் மே படே பர்தே பர் சுனாய் தி. ஸ்ரோதாவோ கோ லகா கி யஹ சங்கீத் உன்கா அப்னா ஹை, யஹ உன்கி பாஷா போல்தா ஹை, உன்கே ஜீவன் கி குஷியாம் ஆர் துக் வியக்த கர்தா ஹை. ஃபிலிம் சஃல் ஹுயி, கீத் சூப்பர் ஹிட் ஹுயே ஆர் ராத்தோ ராத் இளையராஜா ஏக் நய சித்தாரே பன் கே. லேக்கின் வாஸ்தவ மே யஹ கேவல் ஏக் ஷுருஆத் தி.